ஏறு ஓ மருது நேமாயோ நெய்யேறு உள்ளேறு ஓ பரமாலை புடுகோ புடுடு பல்லாலு ஓ பண்டு கலிகேட்டே ஓ சோயான வைத்தே உள்ளேக நானே ஓ சோயான வைத்தே தில்லாலு கே தேவு வைத்தேத்தே ஓ அழு நேனானா மருது நே கருவாளுந்தோ ஓ ஓடி மாட நானா ஓடேனே நானா கொரியேறு வல்லாலோ என்னானே ஜுவோ ஒத்தினா ஜுவோக்கோ ஒரினா ஜுவோக்கோ ஏலாடி பூமியே ஒவ்வு வருவேண்டே ஏலாடி கட்டணி கொருவே ஏனுந்தே ஏழு பாரோடு முடு வருவேந்தே ஆத்தே பாத்தேர பண்டேரு வல்லாலோ ஓலே தவறி மணி பாரணு உருணு போனா கலி கேட்டே தேவு வைத்தியத்தி நானே திஞ்சிது பஞ்சினாலோ ஆத்தே.

ருவேந்து ஆத்து பாத்திர பண்டுத்தோ தண்டியிட கொம்புட்டோ பத்தனு பர்த்தாலு கேதேவு பைத்தியதி நாலு ஜன ஜவா நேரு தப்பு கட்பூலே மருதுனே அரைப்பூலேன்னு மருதுலா அரைப்பாயாலு தப்புலா பாடாயாலு ஒரு கடி பிரானா ஒத்துனா தேவுபா இதேத்தியே பரமால பல்லாலேன்னு ஜுவோனே அரிப்பாயானே நாலு ஜானா ஜவா நேரு தப்புலா பாடாயா தரித்தா சூ தப்பாயா சொன்ட்டோக்கே தப்பாயா காருகே ஜப்பாத்து மதுனே மாயானே மல்தாய அப்பையே இனிதா தினமானு போவாடாய ஐயே என்னானே அறம்மானேட்டு வாழ்த்தே அவோடு ஒன்போனே திங்கோல் தா பஞ்சினா பொன்னத்தா ஒன்போனே திங்கோல் தா பஞ்சினா பொன்னாகு சம்மானா கிண்ணாயா மலாயா என் குலா எல்லானே எல்லே தா தினமானுட்டு நின்னானே அறம்மானுக்கு எங்காலோனே கடாப்போ அனிதா தினமானுட்டோ பல்லாலேக்கு சுக்கோ சமச்சாரோல இக்குண்டு இக்குனா காலோட்டோ சம்மானா சர்கேனே மல்த்து தேதானே நின்னானே அறம்மானுக்கு போலம்மா தேவு வைத்திய தீங்கு கடப்புட்டு கொருனாக்கா கெந்தானே சாரேதா கட்டானிக்கே எத்துனகா பஞ்சிதா பெண்ணேனே தேவு வைத்தியதிக்கே ரகுதே போண்டுக ஆத்தேனா பொறுத்துக்கோ பிரம்மால பல்லாலோ பண்டேரு கேதானந்து நம்மானே ரம்மானுக்கு பத்துனா பொன்னாலு மர்துனே மாயோனே மல்த்தாலே எங்கண்டா என்னானே ஜுவோனே ஒரிண்டே நானானே பஞ்சிதா பெண்ணினே பத்து தே கெந்தானே சாரிக்கே ரகு தே நமானே கட்டானிக்கே ஒர்கியாலே நனந்து சக்மாலு பொண்ணுலேனே சாக்கிரித்தா பொண்ணுலேனே கடப்புனாக்கா நனந்து அஞ்சிலா பள்ளிகே இஞ்சிலா பள்ளிகே பரம்மாலே புடுகோ லெத்தோனே வத்தேரு பத்துனா பொறுத்துகோ அரேனா புடுட்டோ அரேனா ருமுட்டோ புத்தேரு கெவாடிலு அமாரு ஜோக்குலு புத்தேரே நனந்து அமாரு ஜோக்குலேக்கே புட்டுனா பொத்துகோ அமேனே ரொட்டிலே பாடாந்தே பொட்டு புதரே லெப்பாரா நங்கண்டா அப்புண்டோ அரேகண்டா அப்புனந்து பத்துனே பத்னாஜே கரி புக்கோனே தொட்டிலே பாண்டியர்கே தும்பு ஊர்நாயக்கே கோட்டிந்தே உக்காவு ஊர்நாய சென்னாயே புதர்லித்தரு நெத்து போருத்துகோ பாலேதா பட்டே சத்திரம் போட்டா நும்

ஏ நான்டா கெந்தானே சாரே தா கொத்தாங்க புரு தோதே சைத்து முத்து போயாளுக சாங்கேரு துலக்கேரு கோட்டி சென்னை புதாரு லெக்கேரு கே பரம்மால பல்லாலு நான்டா இத்தனே புத்தினே கல்பா ஏறு கோட்டி சென்னாயா கே நான்டா தாத்துகே பத்தேரு பிராயா போண்டுகே பிராயா போருனாக்கா பொறுத்துகே பண்டேருகே நிகுல சோதாரா சம்மால சோயானா பைத்தே நானா என் முற்றே உள்ளேருகே பெண்ணிலா மல்பெம்மா பேசாயலா மல்பூலே அடேகே போலம்மா ஏனுனே புடுதே கொருப்பெந்தே பண்டேருகே அபுடுதா புத்தியந்தே கண்டோனே பேசாயே மல்பூந்தாந்து நானந்தே ஓ பரம்மாலே புடுதா சோதார சம்மாலே நற்கப்பூத்தே நானே கொரியேரு கேபல்லாலு கடப்பூனா போர்த்துக்கோ பெண்ணிலா பேசாய மறுத்தேகே நானே சென்னாயே காலினே முறுத்தேகே போயேக கோட்டினா நானே பெண்ணிலா பேசாயக்கே உள்ளேகே நானந்தே ஆத்தேனா போர்த்துக்கோ தித்தா கண்டா புத்தியந்தாக ஆந்து புத்தியந்தே தித்தா மித்தா கண்டா புத்தியந்தாக்கே முகுல கண்டா சிறுத்துகே தினமனா கேனாக்கா ஒஞ்சே தினோட்டோ மூத்தோ நான பத்துலுகே ஜோக்கில கண்டா மூத்தோக்கு ஒஞ்சே தினோ நீனா கண்டா ஒஞ்சே தினா மூத்தோந்துல பத்துலுகே மூத்தோலா கேண்டுத்தே பெண்ணி வெச மறுத்துது பெண்ணிலா விட்டேருகே பெண்ணிலா வித்துனா போத்துக்கோ ஜோக்குல கண்டோகோ நீரு நேருக்காயே புத்தியந்தே முகுல கண்டா குறித்தே போண்டுகே பெண்ணிலா வித்து நவு குறித்து போண்டுகே அயனா கண்டா புத்தியந்தானா புள்ளேத்தே போண்டுந்து ஆத்தேனா போருத்துகோ கோட்டினா நம்பத்தேகே அந்த ஏ புத்தியந்தா எங்குல கண்டா குறித்தே பெண்ணி வித்து நவு குறித்தே போண்டுயே இரண கண்டோ நானா புள்ளேத்தே பொண்ணுந்தோ ஏன்னு

தானே மாத்தேந்து நிகழியரம்மா ஜோக்கூலேந்து பெட்டு குட்டு நானா பெட்டுகே பத்தேகே புத்தியந்தே பெட்டுகு குட்டுகு பத்துனா பொறுத்துகு கோட்டி நானா கல்த்தேன மூத்தேட்டே உள்ளையே நானே மூத்தேட்டே உள்ளையே பெட்டுகே பண்ணாக்கா பழே நானா குண்டா கொத்தரு பார்த்து புதேலு கிடங்கேகே டெங்குனா பொறுத்துகோ கல்தானே ஜாரித்து புருத்து பாருந்தோ புருத்தே பத்தேகே சென்னாயே அண்ணாட்டா தாய்த்தேனே பார்த்தெருனா போடித்தே ஆயண்டா டெங்கு தே நானே எங்குல கண்டகோரி குறிப்பாத்து நின்னானே கண்டா புலப்பாயான புத்தியந்த பண்டு கழிக்கேட்டே மொட்டுனே பத்துது மூஞ்சி துண்டு பாடுது கண்டோதா கடிட்டு அட்டோனே பாடுப்பாயே புத்தியந்தானு புத்தியந்தானு அட்டோனே பாடுனா பொறுத்துகோ புத்தியந்தான புட்டேத்தி பெருகே சங்கா பாஜன பாடுதே லெத்தாயு எங்குலா நானே பெருனே பர்புஜா உந்தொஞ்சி எங்குல சம்மால பென்னி வச போடு சீனு பிடியாடேரு

Patutulakiru. Deu bai de ti peduna jokuro chankye chulagye chilye malle malteye buddhi sharau galpaye atena portugu buddhyantanu keriyarata mulpatu beri patu poo dhamma jokule appegu panduna patera yeladitu kattani korpendu pandaru எலாடி கட்டாகுனி கொற்பேந்தாரு எலாடி பூமிலா கொற்பேந்துல பண்டாரு நஜுவோனே ஒழிப்பாரா அவு பாத்திர எங்கு லேக்கு திக்கோடுந்து கோட்டினா பண்டேத அவுலா கொரியாரா ஆப்பூசி எங்கு லேக்கே இத்துனவு புட்டே தினா பூத்த கொப்பல கொரோடு அவுலா அடேகே இத்துனவுந்து ஆத்தேனா பொறுத்துக்கு எங்களுக்கே போர்டு வரை நான் உண்டத்தோ பல்லால ஒவ்வூலா கொரியாரா சார்ஜா இத்தியான்டா பெரி பார்த்து எங்களா போயே பல்லால உந்தொஞ்சி பிரமால முடுகோ எங்களா வர்த்தோடந்தாண்டா குள்ளாமல கூடு வடோ புச்சேகு கொம்பு வரோடு கண்டோதற்கு பாப்பு வரோடு குள்ளாமலை புடுது வருடு கல்லா கோரி குற்றுடுது அஞ்சானே போப்புனா ஜோக்குலேகு என்னானே சாங்குனா ஆனேனே உண்டு அட்டோனே பாடா வேந்து அட்டோனே பாடாயேரு அட்டோனே பாடாயி பொறுத்துகோ கோட்டி நானா பண்டேகேதானான்டா சத்தியோட்டோ புட்டு நகலு சாப்போட்டு வளர்த்து நகலு திகாலேட்டே சாதி கொருவோ எங்குலோ அந்நேகே சாதி கொரும் டைஞாத்தே போலாந்துல கோட்டினா பண்டேக பண்டுனா பொறுத்துகோ அகுல பெரி பத்து போனாக்கா அப்பே பண்டு பறக்கே பெம்மாலத்த குண்டோகோ பண்டி பறக்கேண்டோ என்னானே ஜோக்குலோ புட்டுனா கலிகேட்டே கெம்மால குண்டு குண்டோக்கோ பரம்மால புடு பண்டு பறக்கேனே சந்தா போந்து பண்ணா பொறுத்துகோ அத்தேனா பொறுத்துகோ பாடினா பாக்கிலோ தெத்துலா பரியறந்து அஜ்ஜரு பரமால பல்லாலு தெய்வபை தேத்திய கட்டு நோஞ்சி பொதுக்கேண்டோ பட்டா பறக்கேனே பிரம்மால புடுகோ எங்குலோ சந்தா பொந்து பண்ணாகா கழிஞ்சேட்டே இனிதா தினமான பொண்டுந்தோ பட்டுருல பண்டிருக விரானேல பண்ணா கலிகேட்டே நானே பத்து வீரலுனே கோட்டி சென்னை தானாந்த உந்தானே மல்து தே பண்ணா கலிகேட்டே பாடினா பாக்கில தெத்துது வத்துண்டு பாடினா பாக்கில தெத்து பண்ணாக்கா பட்டா பாறக்கேனே புட்டு தே நானாந்தே போயிருக்கே நானாண்டா கோட்டிலா சென்னாயே அங்குலேனா சங்க பலினே உள்ளாலு நானாண்ட அடேகே நாடோனுக்கோனோ போயிருக நாடோனோடுக்கோனோ சாதி வீடிடு போனாக்கா பாவேண்டா நானானே கலிதா முத்தேகே போவோந்தே நானானே உள்ளேரே நானாண்டா நாடோனோடுக்கோனோ போனாக்கா நானே எதிருகு சதுரு களினே தும்போந்தோ ஏரம்மா ஜோக்குலேந்து ஏருந்தே கேண்டுனாக்கா கத்துகோ குத்துனே தோஜாயே கே நானாண்டா பாவேனே பாய் பெட்டு குட்டுகே நானாண்டே லக்கேயே கோட்டி நான் லக்குது கழ்த்தா கடங்கு கழ்த்தானே கண்டானே நுக்குத்து பாடுத்து அகுலே புடுகோ போவுலா நானா நானா போனாக்கா நானானே ஏரம்மா இல்லாலு எருந்தே கென்னாக்கா முக்கோலோ முஜிதானிலே பூனாக்கா நானானே ஓகோனோ நானானே பத்தாலு கே நானான்தான்

பண்ணாக்க அங்காத்தினே ஆச்சாரா பாட்டா விட்டே பேஜாரா நிருனே கொருவாரா பட்டமகே பாராகேண்டா செட்டிமகே சென்னாயண்டா பிதையே குள்ளோடு எங்களுக்கே சந்து நான்தா எங்களே மண்டமண்டோ எங்களே மண்டமோட்டு குள்ளுண்டா நிருனே ஜாத்தினே நீத்தினே பண்டுச்சி எங்கள ஜாதி நீத்து பண்டுடா நிருனே கோராயந்தே பண்டாளுக்கே பல்யாண்டா ஜாதி நீத்தி பண்ணாக்கா நிருனே பத்தோனு வண்ணாக்கா நானே கோட்டில சென்னாயில எங்குலேனா ஜாத்தி அந்தாண்டா நிருனே முட்டுவா ஜாதி நீர்த்தி பருத்து வரிகிரி புண்டுது எருவு இருவொல் தருந்து பணாந்தே நீரு எங்களை முட்டாயா.

பிதர்னகளு அத்துனே கேண்டுதே என்னானே நெய்யாலோ ஐயோயோ பாப்போனே உலோலோ தோசோனே என்கண்டா பஞ்சிர்த்து பாலேலோ இக்கி பண்பேனு கேண்டுதே.

ஆந்து ஆத்து பாத்திர கேண்டு தே என்ன நாத்து புடு செரு ஏனாத்து பொய்னதே இன்னும் இனி தாதினா மனுது என்னானே கண்ணு கோ தேவேரே தொஜரு தேவே.

கொண்டிருபருளே பெருநிருபருளேந்து அத்துனே சந்தோஷே ஆண்டுக பலியே பெந்தரு நிலிய நிருனே கூட்டாயாளு நானே பெந்தரு சன்று மீப்பாயாளு பொண்டகின்ற காட்பாயாளு பெரு நிருமாத்தாளு கோரி கோரி நன கஜிப்பூனே மத்து தே பண்ணாக்கா கண்டா நீ முத்தேர்த்தே பண்ணாக்கா நானே ரடி நான் அத்துனுக ஆத்தேனா பொறுத்துகோ ஒலாத்தி ஒலாத்தி பொன்னானே நம்மானே வாசல முதல் கை காஞ்சிலு நானே இந்தோனே உள்ளி ஒழு சாய்த்து தாந்து நானே பண்ணாகா எங்குலா எங்குலா ஜவானகு பெட்டுர்டு ஆத்துலா கலிதா கடங்குலா கங்கானி புருதோ ஓ பெட்டு குட்டு ஆத்துனே என்னண்டா பத்னந்து தாதையே இருலா பாத்திர்மா.

0: டெடி நடனோ வத்துனா இரேனா கத்து பெட்டு விட்டு மல்த்தேக சென்னா என் தமல்த்தேந்து ஆத்து ஹாத்திர ஹொன்னாக போடிட்டு முகே முகே பாவேண்டா குள்ளியேகே நன்னே போடித்தே குள்ளோர்த்தே நம்மான்ட்டே எட்டேட்டே உணசி நான் ஆத்துண்டு வெண்டுரு சண்டுரு மீத்து நான நம்மோனி ஒட்டுகே குள்ளூட்டு உணசி நான் மல்பு கொந்து
1: ఇతనిట బుళ్ళే దసరగుడ్డే మీరు పండిన కోటి చిన్నయ్య పాడదన కేండరు వివిధ భాషల సంగమ నమ్మ తుళునాడు సంస్కృతిల నెలబీడు ನಮ್ಮಲ್ಲಿ ಯಕ್ಷಗಾನ ಭೂತಕೋಲ ಕಂಬಳ ಜಾತ್ರೆಗಳಿಗೆ ಕಡಿಮೆಯೇನೂ ಇಲ್ಲ. ಹೀಗೆಲ್ಲ ಜಾತ್ರೆ ಉತ್ಸವಗಳು ನಡೆಯುವಾಗ ಇಂತಹದೊಂದು ಶಬ್ದ ನಾದ ನಮಗೆ ಕೇಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ಒಮ್ಮೊಮ್ಮೆ ಹೊಸ ಉತ್ಸಾಹ ಬಡಿದೆಬ್ಬಿಸುವ ನಾದ ವೈಭವ ಇದು ತಾಸೆಯ ಸದ್ದು ನಾದ ಸ್ವರದ ಕಂಪು. ಿದಾಗ ಒಮ್ಮೊಮ್ಮೆ ಒಗ್ಗೂಡುತ್ತದೆ ನಮ್ಮ ಮೈಮನಗಳು. ಇದು ಗ್ರಾಮೀಣ ಸಂಸ್ಕೃತಿ, ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ಯಾವುದೇ ಇತಿಮಿತಿ. ಕಾಲುಗಳು ಕುಣಿಯುತ್ತದೆ, ಹೃದಯ ಸಂಭ್ರಮಿಸುತ್ತದೆ. ತುಳುನಾಡಿನ ಸೊಗಡು ನಮ್ಮ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ಕೇಂದ್ರ ರೇಡಿಯೋ ನಿನಾದ 90.4 FM. ಇದು ಜನಮನದ ನಾದ

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இதுக்கு
1: எங்க தால புடிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இது கிருஷியில புடிச்சு தால புடிச்சு இதுல
0: இதுக்கு தாதாண்டி எங்க பண்ணா
1: எஞ்சி நான் அந்த பண்பு நான் மாற வாவான முனித கிருஷி மந்தனால புலேதால தோச்சு பூரெட்ல நஷ்டன்னு தூது தூது சாக்கா லாபம் தூ அரைக்கு திக்குச்சு
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவானா நினான் தூ நான் கஞ்சதால தோச்சிங்கு பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்சை மல்தாரா
1: இவர மணிப்பந்தகுள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரு
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுன்னு பரீட்சைக்கு கொரடு அக்கிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேரு
1: சேகரா
2: கேம்பஸ் மண்ண பரீட்சா கேந்திர கோபிலை போன் நம்பர் 97 3104 0 8 8 போன் நம்பர் கூட 97 3104 0 8 8
3: அப்பா ಇಷ್ಟೊಂದು ಕಸ ಇದೆ, ಇದನ್ನೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡೋದು?
4: ನೋಡಿ ಸುಶೀಲಕ್ಕ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗೊಂದು ಪರಿಹಾರ ಇದೆ.
3: ನಿಮ್ ಮನೇಲಿರುವ ಹಸಿ ಕಸವನ್ನ ಜೈವಿಕ ಇಂಧನವನ್ನಾಗಿ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡಬಹುದು. ಅದು ಹೇಗಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಮನೆಯಲ್ಲಿ ಬಯೋಗ್ಯಾಸ್ ಘಟಕವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ. ಇದಕ್ಕೆ ಸರ್ಕಾರದಿಂದ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಮತ್ತು ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡಕ್ಕೆ 17,000 ಹಾಗೂ ಸಾಮಾನ್ಯ ವರ್ಗದವರಿಗೆ 15,000 ಸಹಾಯಧನವನ್ನು ಸರ್ಕಾರ ಒದಗಿಸುತ್ತಿದೆ. ಇದರ ಸದುಪಯೋಗ ಪಡೆಯಲು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರದ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತ್ ಅನ್ನು ಸಂಪರ್ಕಿಸಿ.
5: ಜನಹಿತಕ್ಕಾಗಿ ದಕ್ಷಿಣ ಕನ್ನಡ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತ್, ಸ್ವಚ್ಛ ಭಾರತ ಮಿಷನ್.

முக்லிங்கீத், சாகித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலேசாவன சாத், இடன் டேசா, வினய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.